0: இருக்கே வாட்டேவர் ஃபேமஸ் சுது கொச்சிகே தவல் ஷோய்கா
1: யுகே வலிங் என்னவா
2: ஓதாட் அட் தி ரேஸ் சுது கொச்சே
1: இத்தாலியன் என்னவா
3: சாவ் ஃபர்ஸ்ட் டைம் அபிட்ட ஹன்ன சீஸ்
1: இதகொட கொரியா
4: சுது கொச்சி மணி தரங்கேயோ
1: ஜப்பான் ரோமேனியா எவகிமென் டுபாய்
0: ලෝකෙටම එකයි සැනකෙලියක් තමයි සියත hot and spicy with sudu kochi
1: සතිය දවස්වල හවස දෙකට
4: සුදු කොච්චි මරු